0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரம் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் கேட்கலாம். சிக்கில் ஆர் பாஸ்கரன் அவர்கள் வயலின், மெட்ராஸ் ஏ கண்ணன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கடம், மெட்ராஸ் ஆர் வி பக்கிரிசாமி அவர்கள் போர்சிங். முதலில் தும்பிக்கையானின் துணை வேண்டுவோம் என தொடங்கும் இளைய கம்பன் இயற்றிய பாடல் ராகம் மோகனம் ஆதிதாளம்.

அடுத்து நிமிலி எழில்மணி இயற்றிய குமரன் குரல் கொடுத்தான் என தொடங்கும் பாடல். கரகர பிரியா ராகம் ரூபக தாளம்.

0: இதுவரை டாக்டர் சீர்காழி எஸ் கோவிராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: Program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இப்போது ஸ்ரீராம் கங்காதரன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என்று தொடங்கும் வீணை குப்பை அறியற்றிய மாயா மாளவ கோளைராக வர்ணம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Sriram Gangadharan. He is accompanied on the violin by Mela Kaveri K. Thyagarajan and on the mridangam by R. Ramesh. He begins with a varnam, Sri Raja Rajeshwari, in Rag Maya Malava Gaula set to Aditaal, a composition by Vinay Kuppayar.

0: அடுத்த சரவண பவகுகனே பாபநாசம் சிவன் பாடல் கன்னடா ராகம் ஆதிதாளம்.
1: He now presents Saravana Bhava Guhane in Rag Kannada set to Aditaal, a composition by Papanasam Sivan.

0: அடுத்து நந்தகோபாலகிருஷ்ணம் என்று தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம் பந்துவராளி ராகம் ரூபகதாளம்.
1: He now presents a Narayana Teerthar Tarangam, Nanda Gopala Krishnam in Rag Pantuvarali, set to Rupakam Thal.

0: நிகழ்ச்சியில் இனி சரச சாமதான என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை காப்பி நாராயணி ராகம் ஆதிதாளம்.
1: You can now listen to Sarasa Samadana in Rag Kapi Narayani set to Aditaal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து மகா கணபதியம் என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி தோடி ராகம் திஸ்ர ஏகதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Shri Ram Gangadharan. He is accompanied on the violin by Mela Kaveri K. Thyagarajan and on the mridangam by R. Ramesh. He continues with Mahaganapatim in Rag Todi set to Tisra Ekam Tal, a composition by Muthuswami Deekshithar.

0: நிறைவாக சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ என்று தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் செஞ்சுருட்டி ராகம் ஆதி தாளம்.
1: ஸ்ரீராம் கங்காதரன் கன்க்ளூட்ஸ் இஸ் வோக்கல் ரிசைட்டல் வித் சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ இன் ராக் செஞ்சுருட்டி செட் டு ஆதி தாள், அ காம்போசிஷன் பை கோபாலகிருஷ்ண பாரதி.

0: ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீராம் கங்காதரன் அவர்களின் பாட்டு, மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Sriram Gangadharan. He was accompanied on the violin by Melakaveri K. Thyagarajan and on the Mridangam by R. Ramesh. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திர

இனி நின்னு ஜூச்சி பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை ராகம் சௌராஷ்டிரம் ஆதி தாளம் லிசன் நவ் டு நின்னு ஜூச்சி கம்போஸ்ட் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இன் ராக் சௌராஷ்டிரம் செட் டு ஆதி தாள்

இனி பருவம் பார்க்க நியாயமா ஆனையா பாடல் தன்யாசிராகம் ரூபகதாளம் Listen now to பருவம் பார்க்க நியாயமா written by ஆனையா composed in ராக் தன்யாசி set to ரூபகதாள்

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். She is accompanied by Shri V. L. Kumar on the violin, Thiruvananthapuram Shri R. Vaidyanathan on the mridangam, and Pudukottai Shri N. Ramachandran on the ghatam. Ini Rama Rama Gunaseema Swadhi Thirunal Sahityam Ragam Simendra Madhyamam Adithalam. Listen now to Rama Rama Gunaseema, composed by Swadhi Thirunal in Rag Simendra Madhyamam, set to Adithal.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி.எல். குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர். வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி.எல். குமார் ஆன் த வயலின், திருவனந்தபுரம் ஸ்ரீ ஆர். வைத்தியநாதன் ஆன் த மிருதங்கம் அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என். ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச். எனி டைம் இந்தியன் மியூசிக்.